கைப்பாங்கவா சவம் கார்ஜா கத்துவாய் உறாங் முங்கலனங்கா அருவங் சாக்ராங் எலே கிரிசா சுகோனும் துவங் த தயாரித்தோ ஏங்க பம்பியங் பிரியங் துவா துவாய் ரொதிசா அண்ணா dalam go lemang redup redup renau do dawup nya duah keba tubuah kengarintai tuai batang nuap

ஒன்னு சூ ஐய துவா கங்கம்பி துவாயே ஐ பக்கு நின் கூ துவாய பக்கு புரும்பாங்குலோன் தராம் நுவா சபுவங்கார் அனும் துவங்க தயாரித்தோ பமுங்காலவா சா குன்வங்காலங்காங் எலையடுவாவோனும் துவங்க தயாரித்தோ ஏ பமுங்கால் நங்காலுபன்